திருக்குற துண்ணா திருக்குற துண்ணா தாதா திருக்குற துண்ணா திருக்குற தாதா திருக்குற தா.